0: மாமா.
1: சொல்லிக்க ப்ரோ உண்டு பேசுறா.
0: வீக்கெண்ட் மா வீக்கெண்ட் மா லீக்கெட் மாமா.
1: டேய் பாரு வாடா குமிக்கியோ.
0: வீக்கெண்ட் மா வீக்கெண்ட் மா லீக்கெட் மாமா.
1: ப்ரோ உண்டு லீக்க மச்சான் சமர்க்கஸ் நபே ரே انا சமர்க்க மடா ஸ்டக்கெட் ஹிந்தி.
2: Jeg kan ikke like morsom som ekte komikere. Men kan ekte komikere joike? Hulalolo, lalolo, eilal. Fader, jeg suger jo i det her også. Men heldigvis har jeg et reinstyr, så du kan bli med også.
0: Gi meg meg.